கிருபான் கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி மா.